ஜேக் தவிரிப இசை அசின பிரம்மச்சாரி மயும் கீதாராணி நசக்ப தோனி அஹிபம் ந ஷேராங்ப வினோரஞ்சன் ஒய்நாம் ந சைரேங்ப இசை ஹாய்கே கண்ப வாஹை.